0: விருப்பம்.
1: விஷால் ஆப்டிகல்ஸ், மிதமாய் நிறக்கில் கன்னடகளுடைய விபுலமாய சேகரம்.
2: மக்கள் நல்லவரும் வெள்ளியவருமாக 48 வருஷத்தைய பாரம்பரியமுள்ள கொல்லம் ஜில்லையிலே ஆதித்ய CBC ஸ்கூலாய அஞ்சல் சபரிகிரி இங்கிலீஷ் ஸ்கூலில் டே கேர் മുതൽ +2 வரையுள்ள കുട്ടികൾക്ക് അഡ്മിഷൻ ആരംഭിച്ചിരിക്കുന്നു. ബോർഡിംഗ് സൗകര്യം ലഭ്യമാണ്. കോൺടാക്ട് 9746564440.